கொடுக்கண்ணண்டடனீக்கலப்பை நுடிக்கும் புன்செல்லி பிண்டி கொம்பசிடி மேலு யாலி ஆருடுகிதாயன்ன சந்தடி கண்மூசடு நீ கட்டமரே நித்ரா சௌக்கியமி அடுகண்ணன்.

ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம